0: இருக்கு, என் புருஷன் திங்கப்பட்டு இவர் செல்வத்தட்டு இருக்கு. போங்க ஐயா, போயிடுங்க, புண்ணியமா போகட்டும். என் வீட்டு நாய்க்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும். அழுதாலுமே சொல்லி அம்பலத்தில் ஏழாது, அழுத புல்பத்து சொல்லி அழுவா கேட்காது. இடுங்க ஐயா இடுங்க, இந்த வீடு தான் இடுங்க, கூரை பிரிச்சருங்க, கொடியெல்லாம் மறுத்துருங்க, முன்னாடி பின்னாடி முழுசா நறுக்குடுங்க, கடைசியில ஒண்ணு மட்டும் கால் புடிச்சு கேக்குறையா, சீரட்டு பிடிப்பவரே சரிசாரிச்சு கேளுமையா, கொல்லையிலே என் மகத்தான் மல்லிகைப்பூ நட்டு இருக்கு, நீர் குடிச்ச கொடி இப்பா வேறு பிடிச்சு நின்று இருக்கு, பொத்தி வளர்த்த கொடி பூ பூக்க முன்னாலே கத்தி எறியாதுங்க, கடப்பாறை வீசாதுங்க, ஆசையில் வச்ச கொடி அசங்காம இறக்கட்டும், அவள் வச்ச மல்லிகைத்தான் எவ்வளுக்கோ பூக்கட்டும், அவள் வச்ச மல்லிகைத்தான் எவ்வளுக்கோ பூக்கட்டும்.
1: இவா மரியா சொல்லிய தமிழ் பத்தியமான கேட்டத. இனி ஸ்ரீய அபிலாஷ் சொல்லுந்த கன்னட பத்தியம்.
2: கன்னட கவியாத ஸ்ரீ நரசிம்மசாமி அவர்கள் ரச்சதா இப்பத்தி பாகவது நானு நீப பந்தே ஹாடு.